0: Ja sa tichom nikdy môžu odpovedať.
1: Heimri Svarberg, ach ty nevrchy.
0: La vida
2: is bella.
3: Kompass. Die Schweiz redt mehr als vier Sprachen.
4: Vanakam, guten Abend, salli zusammen. Das ist MC Laksh und Kanal K. Ninge kürde kundre grede Laksh. Anivarukum inie annayathina vaaltukal. So, amma petti kadaikkiradhukku ennala mudiyadhu. Thaimai endradhu periya vishayam. So, appadipatta oru naalila ungala vandhu sandhikkiradhula enakku miga periya sandosham. Adhuvum naan mattum illama indaikku engaloda oru special guest vinanjirukkira. Rendu per inaiya vendiyadhu, anal oru chinna oru udal nirai kuraivala Aloysius mamavala inaiya mudiyala. Ana avudaiya magal Reshma engaloda inanjirukkira. Ava vandhu oru paadagi mattum illa, oru nadigai. அதோட மாடலிங்கும் செய்து கொண்டிருக்கிறா. ரியல் லைஃப்ல ஒரு டீச்சர். ஸோ பன்முகங்கள் கொண்ட ஒருவர் என்னுடைய ஷோவில் வந்திருக்கிறது. அதுவும் எனக்கு தங்கச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ ரேஷ்மா, வணக்கம் வந்ததுக்கு.
5: ஹாய் ஹாய்
4: ஹாய் ஹாய் ஹாய். ஸோ எப்படி இருக்கு?
5: சுகமாக இருக்கிறேன். கொஞ்சம் நர்வஸ்
4: நர்வஸாக இருக்கிறீங்களா? ஓகே. ஸோ அந்நியர்த்தினம் இன்றைக்கு. ஓகே. ஸோ தொடங்கும் போதே உங்களுடைய அம்மாவோட உங்களுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங்கை பற்றி லைட்டாக சொல்லிட்டு விடுங்களேன்.
5: ஓகே. எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங். ஏனென்றா நாங்கள் ஸ்டார்ட்லேருந்தே வந்து ரெண்டு பேரும் வந்து எனக்கு அம்மாண்ட கேரக்டர் தான். அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாதிரி சொல்கிறது, அந்த அஃபெக்ஷன் எல்லாம் வந்து ஒரு வேறு விதத்தில் தான் காட்டுவோம். அந்த செயலில் தான் காட்டுறது, ரைட்? இப்போ ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு இதில் சிச்சுவேஷனில் தான் நாங்கள் இப்போ வாழ்ந்துகிட்ருக்குறோம், அம்மாவும் நானும். பட் ஐ லவ் ஹர்.
4: Yeah. Okay, so அம்மாவா அப்பாவான்னு நீங்க யாரை சொல்லுங்க?
5: ரெண்டு பேரும். இல்லாட்டி வீட்டுல பிரச்சனை வரும். அம்மாவும் அப்பாவும் தான்,
4: ரெண்டு பேரும். ஓகே. ஆனா அம்மாவோட உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன் மூலமா தான் உங்களோட லவ் நீங்க காட்டுவீங்க.
5: இப்ப உண்மையா இப்ப எல்லாருக்கும் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஒரே அப்பா அப்பான்னு தான் எல்லாம் போஸ்ட் பண்ணி ஒன்றிருப்பேன். ஆனால் அது அப்பா மட்டும் இல்லை, அம்மாவும் தான். அம்மா வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு பில்லர் மாதிரி ரெண்டு பேருக்கும், அப்பாவுக்கும் எனக்கும்.
4: ஸோ அன்னையர் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த ஷோவை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும், உங்களுடைய அம்மாக்களுக்கும், அதே போல் தாய்மை உள்ள படத்தை எல்லாருக்குமே இனிய அன்னையர் தினம் வாழ்த்துக்கள், மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். என்னுடையது மட்டும் இல்லை, ரேஷ்மாவுடையது. நீங்களும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா?
5: எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லலாமா?
4: சொல்லுங்க.
5: இந்த ஃபியூச்சர் மாமிக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே, இந்த சித்தி மேருக்கு ஹாப்பி மதர்ஸ் டே, அண்ட் இந்த அம்மாக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.
4: ஓகே. ஸோ நாங்கள் ஃபர்தராக இன்னும் நிறைய கதைக்க போகிறோம். பட் அதுக்குள்ளே கதைக்கிறதுக்கு முன்னாடி அம்மாக்கு டெடிக்கேட் பண்ணி ஒரு பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பதக்கிட்டோமா?
5: யா.
4: ஸோ அன்னையர் தினத்துக்கு நாங்கள் அம்மாக்களை எப்போவுமே கொண்டாடி கொண்டே இருப்போம். அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு பாட்டு போட்டு ஒரு உங்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பாக நாங்கள் இந்த பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரேஷ்மாவோட தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். கூட இருங்கோ, சேர்ந்துருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. அண்ட் தயவு செஞ்சு உங்களுக்கு எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி எங்களை கொஞ்சம் கதைக்கணும், இல்லாட்டி ரேஷ்மாட்டே எதுவும் கேள்வியில் கேட்கணும், இல்லாட்டி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா 0562 834 90 80 0634 8 என்ற ஃபோன் நம்பருக்கு கால் அடிங்க, எங்களோட ஜாலியாக பேசலாம். ஓகே. ஸோ முதல்ல அம்மா பாடல் வலிமை படத்தில் இருந்து ஒரு அற்புதமான ஒரு பாட்டு யுவன் சங்கர் ராஜாவோட இசையில். ஸோ அதை கேட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு ஃபர்தராக கதைப்போம், சரியா?

0: ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது லக்ஷியம் வித் மீ எம்சி லாக்ஷ். அண்ட் இன்றைக்கு என்னோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்கிறார், ரேஷ்மா அவர்கள். ஸோ ரேஷ்மா,
1: எஸ்,
0: நீங்கள் வந்து முதல்ல சொன்ன மாதிரி பன்முகங்கள் கொண்ட ஒருத்தர். ஸோ நீங்கள் பாடல்கள் பாடியிருக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு படத்தில் நடிக்கவும் செய்திருக்கிறீங்க, அதுக்கு ஒரு அவார்டும் கொடுத்துருக்கு. அது எல்லாமே நான் பிற கொண்டு வரேன். பட் ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு சிங்கரா.
1: எஸ்.
0: உங்களுக்கு அந்த சிங்கிங் அந்த டேலண்டையும் தாண்டி அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கேருந்து வந்தது?
1: அப்பா, இப்போ ஸ்டார்ட்ல சொல்கிறேன் என்ன மாதிரி எப்படி அந்த சிங்கிங் ஃபீல்டில் தொடங்கி நான்ட்டு. இப்போ ஆறு வயசாக இருக்குல்ல, சும்மா ஒரு பாட்டுக்கு ஹம் பண்ணி கொண்டிருந்தேன் நான். அப்போ அப்பா அந்த ஃப்ரெண்ட், அவர் ஒரு கிட்டாரிஸ், அவர் லண்டனில் இருக்கிறார், அவர் தான் அப்பாட்ட சொல்லி இங்கே ரேஷ்மா ஹம் பண்ணுறா, அதுவும் ஒரே சரியான பிச்சில் இருக்குது, ஒரு பாட்டு ஒன்று பாட வைங்கன்னு அவர் தான் சொன்னவர். அதில் தான் முதலாவது பாட்டு சுசிலாமா பாடின பாட்டு சிட்டுக்குருவி, அந்த காலத்தில் அப்படி தான் தொடங்கினது. இப்போ இடைக்கால பாட்டலோடு தான் நான் வந்து இந்த சிங்கிங்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த எப்படி சொல்கிறது, யா பாடிக்கொண்டிருக்கிறது அப்படி தான்.
0: ஓகே, ஸோ ஆறு வயசுலேருந்து சிட்டுக்குருவி பாட்டு பாடுவீங்க, இப்போ ஒரு ரெண்டு வரி பாட முடியுமா?
1: சத்தியமாக எல்லாம், ஐயோ எல்லாம் மறந்துட்டேன், எல்லா பாட்டும் பாடுவேன், அந்த சிட்டுக்குருவி மட்டும் சரி வராது.
0: சிட்டுக்குருவா போயிட்டு
1: அதே தான்.
0: பட் அதுதான் எல்லாருமே யூஸ்வலாக எடுத்து பாடுற ஒரு பாட்டு, என்னென்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தை தன்மை அந்த பாட்டிலேயே இருக்கும், அது சின்ன பிள்ளைகளுக்கும் ஈஸியாக கேட்சியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பாடல்கள் பழைய பாடல்கள் தான் பாடி வளர்ந்தீங்களா?
1: பழைய அப்பா தான், அதுக்கும் காரணம் அப்பா தான். இந்த அப்பா சொல்கிறார், அந்த பழைய பாட்டில் இருக்கிற அந்த ஸ்கில்ஸ் வந்து புது பாட்டிலருந்து பழையலாதுண்டு.
0: ஓகே,
1: இப்போ உண்மையாக இப்போ எஸ்பிபி சாரை பாருங்கள், அவர் வந்து ஸ்டார்டில் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து பிறகுதான் சங்கீதம் இதெல்லாம் வந்து படித்தவர், முதல்லாம் செய்யலை தானே. இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சாக்கள் இந்த கர்நாடக சங்கீதம்லாம் படிக்காமல் இந்த இடைக்கால பாட்டில் பாடி பாடி பாடியே வந்து ஒரு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கில்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த அசைவுகள் எல்லாம் இந்த பழைய பாட்டில், இப்போ இளையராஜா பாட்டிலெல்லாம் பார்த்தா அது வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த பாட்டுகள், ரைட், அந்த ஒரே பேட்டர்ன் இல்லை, விதவிதமான பேட்டர்னில் தான் அந்த பாட்டில் வரும். அப்போ அது பாடி பாடி தான் எனக்கு கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, இப்போ புது பாட்டு பாடினாலும் அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கிறது இல்லை.
0: ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான பாடல்கள் அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்து பாடுறீங்க?
1: எனக்கு கூடுதலாக சித்ரம்மா, யானகி அம்மா, எல்லாரீஸ்வரி அப்படி மாதிரி பாட்டுகள் தான் பாடுறது. ஆனால் உண்மையாக புது பாட்டுன்னா எனக்கு ஸ்ரேயா கோஷல், நல்ல ஸ்ரேயா கோஷல் தான், நான் ஒரு ஸ்ரேயா கோஷல் ஃபேன், இல்லாட்டி ஸ்வேதா மோகன், அந்த மாதிரி பாட்டுகள், இந்த கூட அந்த மெலடியஸ் பாட்டுகளை தான் நான் தேர்ந்தெடுத்து பாடுறது.
0: ஆனால் இப்போ எனக்கு அது வேடிக்கையாக இருக்குது, என்னென்னா இப்போ உங்களோட வயசில் இருக்கிற எல்லாருமே பழைய பாடல்களை நிறைய கேட்க விரும்ப மாட்டினோம். அதான் ஒண்டிலாவைக்கு அந்த புரிதல் இருக்காது, இல்லாட்டி அந்த இசை கொஞ்சம் அதான் பழைய மாடர்னான அந்த டச் இருக்காது, எல்லாமே தவேலா மிருதங்கம் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பழைய பாட்டுகளில் உள்ள காதல் வந்து நீங்கள் அதில் படிக்கலாம் என்று சொல்கிற அளவுக்கு உங்களோட அப்பாண்டைக்கு, உங்களோட அப்பா எப்போ இருந்து தொடங்கினவர்? அப்பாவோடையும் கதைக்கொண்டே வச்சுருந்தேன்,
1: இப்போ அப்பா பற்றி நானே சொல்கிறேன். அப்பா அந்த காலத்திலே, ஊர் காலத்துலேருந்தே அப்பா வந்து ஒரு மியூசிஷியன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து பாட்டுனா சரியான விருப்பம், உண்மையாக படிக்கிற நேரத்துலலாம் பாடிக்கொண்டிருப்பார், அப்படி ஒரு ஆள் அப்பா அந்த காலத்தில். ஏஎல் படிக்கக்குள்ள எல்லாம் இந்த இங்கே இப்போ ஸ்விஸில் வந்து கீதப்பிரியான் ஒரு கரோக்கே குரூப் வச்சுருந்தவர்,
0: அந்த பிரியா,
1: கீதப்பிரியா. ஆனால் அதுக்கு முதல் கீதவாணின்ற ஒரு லைஃப் இசைக்குழு பேண்ட் அப்பா வச்சுருந்தவர் முதல், அதில் நான் அவரோட பாடி பாடி அந்த மாதிரி தான் வளர்ந்து கொண்டு வந்தேன் நான். அப்பா தான் ஒரு காரணம், அவர் வந்து நல்லா பாடுவார் என் அப்பா, அவர் மாதிரி எனக்கு பாட்டு வருமானு தெரியாது, அவர் ஃபீலோட பாடுவார்.
0: அலசியசமாக பிடிச்சி ஒரு பாட்டு பாட கேட்கலாம்னு நினைச்சேன், பட் இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இங்கே வருவார். நீங்கள் வந்து லிஸ்னஸ்க்காகவும் எங்களுக்காகவும் கண்டிப்பாக பாட்டு பாடணும்ன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. ஸோ அவர் அப்போ இங்கே வந்து என்ன எல்லாமே பாட்டு பாடி கரோ ஓகே எல்லாமே ஓகே, பட் உங்களை என்னண்டு அந்த இசைக்குள்ள மூழ்கடிச்சு கொண்டு வந்து உங்களுக்கும் எப்படி அந்த ஜேர்னி இருந்தது? கஷ்டமாக இருந்ததா?
1: கஷ்டம் தான், அவர் தான் நல்லா கஷ்டப்பட்டவர். என்னெண்டா இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த தமிழ் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து ஒன்றுமே நான் செய்யலை. இந்த தமிழ் வாசிக்கிறதும் எழுதுறதும் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த சங்கீத டீச்சர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவ. அப்போ அந்த தமிழ் கதைக்கிறது, உச்சரிப்புகள், மூன்று சொல்லி இல்லைன்னு அது இது தெரியும் தானே, அதெல்லாம் அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தே இருக்கிறேன். ஏண்டா இப்போ ஒரு இது ஒரு எழுத்து வந்து மாறி நான் கதைக்கக்குள்ள இல்லாட்டி பாடக்குள்ள அந்த அர்த்தமே மாறும்ண்டு அப்பா எனக்கு சொல்லி கொண்டே இருப்பார். அப்போ அவர் சொன்னது உச்சரிப்பு சரியான முக்கியம், அப்படிதான் அப்பா சொல்லி சொல்லி கொண்டே.
0: இந்த ஜோக் உங்களுக்கு தெரியுமா தெரியல, பட் சம்டைம்ஸ் அந்த சொல்லுவினம் என்ன, அவர் தயார் நிலையில் உள்ளார் என்றதுக்கு பதிலாக அவர் தாயார் நிலையில் உள்ளார் என்ற அதாவது சின்ன ஒரு வார்த்தை பிள்ளைதான், ஆனால் அதில் அவ்வளோ அர்த்தங்கள் மாறும். ஸோ நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் நீங்கள் தமிழ் தெரியாது இல்லை படிக்கலைன்றதுக்கு நீங்கள் இவ்வளோ தமிழ் கதைக்கிறதே பெருமையான ஒரு விஷயம். நிறைய பேர் இங்கே பிறந்தாலும் சரி அல்லாட்டி அதே நாட்டிலே இருந்தாலும் சரி அவைக்கு அந்த மொழி பற்றுகள் இருக்காது. அப்போ வெளிநாட்டில் இருந்து இந்த அளவுக்கு நீங்கள் படித்து அதுவும் பாட்டுகளும் பாடி அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு கண்டிப்பாக நான் பாராட்டியே
1: இல்லை. ஒரு ஸ்ரேயா கோஷலே வந்து இந்த மொழி தெரியாமல் வந்து உச்சரிப்பெல்லாம் பிளவிடாமல் பாடி கொண்டிருக்கிறார் ரைட், தமிழ் பாட்டில் எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து. அப்போ நாங்கள் தமிழாக்களாக இருந்து கொண்டு எப்படி பிள்ளையாக பாடலாம் ரைட், அப்போ அதுதான் நான் யோசிக்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, அப்பா வந்து ஸ்டார்ட்லேருந்தே சரியான எப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டே இருப்பார். கொஞ்ச நாளாக நான் இன்னைக்கு ஓப்பனாக கதைக்கிறதா இருக்கிறேன், முதலெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த பாட்டு ஸ்கில்ஸ் இப்போ மாறின்னு சொல்லிடாது. அந்த காலத்தில் சின்ன வயசில் ஸ்ட்ரகிள் பண்ணுறது தானே. அப்போ கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நீங்கள் பேண்டுக்கு வாங்க, நீங்கள் உங்களை புக் பண்ணுறோம், கரோக்கையாக இருக்கட்டும் லைஃப் பேண்டாக இருக்கட்டும் புக் பண்ணுறோம், ஆனால் உங்களோட மகள் பாடுறது எங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க ரைட். அந்த காலத்து எங்களுக்கு வந்து குவாலிட்டி தேவைண்டு. ஆனால் அப்பா அப்பா சொல்லுவார் அப்போது சொல்லி நாங்கள் கரோக்கே பண்ண மாட்டோம்ன்ட்டு, மகள் இல்லாட்டி நானும் இல்லைன்னு மாதிரி.
0: அதாவது நீங்கள் பிள்ளையா பாடுவீங்கன்றபடியால இல்லாட்டி எதுனால அந்த
1: எப்படின்னு தெரியாது. சில சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை என்னத்துக்கு பாட அந்த மாதிரி தான் இருக்கலாம் ரைட். அவங்களுக்கு கொஞ்சம் பெரியாக்கள் தேவைன்னா அப்பாவுக்கு வந்து ரேஷ்மா இருந்தால் தான் நான் இல்லாட்டி சரி வராதுன்ற மாதிரி அவர் ஸ்டார்ட்ல இருந்தே சொல்லுவார், இல்லை ரேஷ்மா மகள் வந்து பாடாட்டி நான் கரோக்கே செய்ய
0: மாட்டேன்.
1: அந்த காலத்துலயே அப்பா அப்படி
0: தான் நிறைய டூயட்டுகள் பாடுவீங்களா இல்லாட்டி? ஓகே, மறக்க முடியாத ஒரு ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்.
1: மறக்க
0: ஒன்றில் நல்லதா முடிஞ்சது இல்லாட்டி நீங்களோ அப்பாட்ட நல்லா திட்டு வேண்டது அப்படி
1: திட்டு நல்லா வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து கிரிட்டிக் தான், அது விடவே மாட்டார். அது அது நோமல், அவர் இந்த குரு தானே. அப்போ அவர் அது கேட்ட மாதிரி சொல்லுவார், அது செய்யணும் இது செய்யணும் அது நோமல். இப்போ எனக்கு தெரியுமா இல்லை, இப்போ டஃப்ஸ் சேரிட்டி இவெண்ட் இன்சிடென்ட்ல எனக்கு எல்லாருக்கும் முன்னால சொல்லிட்டே
0: தான்
1: அங்கேயும் சொல்லுவேன் ரேஷ்மா பிராக்டிஸ் பண்றேன்னு நல்லா சொல்லிட்டு வரது. ஆனால் அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை, அது நான் அக்செப்ட் பண்றேன். அவர் வந்து அவர் என்ன மாதிரி ஓப்பன் மைண்டட் கதைப்பார்.
0: அது வெளியில இருக்கிற யாருமே கிரிட்டிக் சொல்லிட கூடாதுண்டு, வீட்டுக்குள்ள இருக்கிற
1: சொல்லி விட்டுருவார்.
0: அப்போ அவர் சொல்லிட்டாருன்னா வெளியில சொல்ற எதுவும் பெருசா தெரியாது,
1: ஒன்றுமே தெரியாது எனக்கு.
0: அவ வெளியில யாரோ சொல்லியிருக்கணுமா உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிக்ஸ் மாதிரி?
1: ஓ அது சொல்லுவாங்க, இப்போ இங்கே நீங்கள் நல்லா பாடுறீங்க நல்ல வாய்ஸ், ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அது தண்டு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டே இருக்கணும்ண்டு. நான் இல்லை கிரிட்டிக் கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே, இது வந்து ஒரு ஒரு பேட் திங்காக பார்க்கக்கூடாது. அது அந்த கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் ஓகே அதுதானே. ஆனால் ஓகே, இப்போ இப்போ இந்த தமிழை பற்றியும் கொஞ்சம் பேர் கிரிட்டிக்ஸ் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன், நோ ப்ராப்ளம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
0: ஓகே, பட் நான் உங்கள்கிட்ட கேள்வி, இன்சிடென்ட் எதுவும் இன்சிடென்ட்
1: யா? இப்போ முதலெல்லாம் பேபி வாய்ஸ் தானே இந்த சிட்டுக்குருவி, ஒரு 13-14 வயசில் குரல் மாறுந்தானே, இப்போ அதில் தான் அந்த ஒரு காதல் தேவதைன்ற ஒரு பாட்டு, அந்த பாட்டு அப்பாவோட பாடி நானே எனக்கே ஷொக் ஆகிட்டு இந்த குரல் நல்லா மாறிட்டு. இப்போ சித்ரா அம்மா பாட்டை கேட்டு கேட்டு கேட்டு அவன்கிட்ட பேட்டர்னு நான் அப்படி உள்வாங்கின மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். அவள் பாடக்குள்ள எல்லாம் எனக்கு அந்த பேட்டர்ன்ஸை எடுத்து எடுத்து நானும் பாடினேன் நான். அப்போ அந்த பாட்டை அப்பாவோட நான் மேடையில் பாடக்குள்ள தான் வாவ் ஓகே எனக்கு விளங்கிட்டு, பழைய பாட்டு தான்
0: எனக்கு
1: எனக்கு இடைக்கால பாட்டு தான் இந்த குரலுக்கு சூட் ஆகும் நினைக்கிறேன்.
0: ஓகே, ஸோ நீங்கள் அவ்வளோத்துக்கு அதுக்குள்ள போய் போய் அதை ஒவ்வொரு நியூவன்ஸாக பார்த்து பார்த்து
1: பாடுவீங்களா?
0: ஸோ எத்தனை தடவை கேட்பீங்க ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி?
1: ஒரு 10-15 தடவை கேட்டாதான் அந்த உச்சரிப்பு முதல் அதெல்லாம் வந்து அசைவுகள் என்ன மாதிரி பாடுறா, இங்கே மூச்செடுக்கலாம், அந்த டயஃப்ராம்ல இருந்து பாடணும், பிரெத் கண்ட்ரோல் எவ்வளோ வந்து இதெல்லாம் பார்த்து தான் நீ பாடணும். சும்மா பாட்டை கேட்டு பாடலாது அவ்வளோக்கு, நானும் ப்ரொஃபஷனல் இல்லை, நான் ப்ரொஃபஷனலே இல்லை, நான் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் பாட்டு பாடலாம், சும்மா வந்து பாட மாட்டேன். அதுதான் டைம் எடுத்து செய்யணும், அது ஒரு பேஷன்ண்டா, அது என்ன உங்களுக்கு எம்சியா இருக்கட்டும் பாட்டாடுக்கட்டும் டான்ஸ் ஆடுக்கட்டும் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் கான்ஸ்டன்ட்லியா.
0: இதோடய அப்படியே ஒரு சின்ன பிரேக்கு போயிட்டு வருவோம். பெரிய இன்ஸ்பைரிங் ஒரு குவோட் சொல்லி இருக்கிறீங்க, இதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸாக இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒரு இதுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி வருவோம். ஆனால் நீங்கள் எங்களுக்காக இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மும் பண்ண இருக்கிறீங்க, ரைட்?
1: எஸ்.
0: ஸோ லைவ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ அதையும் கேட்கணும் வேண்டாம், ஸ்டே டியூன்ட், லிசன் டு லக்ஷியம் வித் மீ எம்சி லக்ஷ் ஆன் கானல் கா. ஸோ உங்களுக்காக அடுத்து நான் என்ன பாடல் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் இடைக்கால பாடல், அதுவும் ரேஷ்மாவுக்கு பிடித்த ஒரு பாடல், அவாவே எங்கிட்ட கேட்ட ஒரு பாடல். ஸோ அதை ஒரு கப் போட்டு கேட்டு பார்ப்போமே, நானும் ரேஷ்மாவும் சும்மா வைப் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்களும் வைப் பண்ணிட்டு வாங்க, அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். ஓகே, மலை காற்று வந்து தமிழ் பேசுதே என்ற பாடல் வித்யாசாகர் இசையில் இப்போ உங்களுக்காக வர இருக்கிறது. கேட்டுக்கொண்டே இருங்க, பிரேக்குக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: Welcome back to Lakshyam with me, MC Laksh. You are listening to Lakshyam on Kanal K. And I'm here with Reshma. So Reshma, we have heard the experiences of her. She came here and came here. She came here and came here and came here and came here. So, she is performance for her. And the performance is coming here. You incident solla vandinga and ஒரு காதல் தேவதை அதுதான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. சோ என்ன நடந்தது?
1: என்னண்டாதான் முதல் முதலா ஒரு பாட்டு நல்லா பாடிருந்தேன் நான் அந்த காலத்துல. அது இப்ப எத்தனை வருஷம் ஆயிட்டு, ஒரு 9 வருஷத்துக்கு முதல். அவ அப்பாவே சொல்லியிருக்கிறாரு, ரேஷ்மா நல்லா பாடிருக்கிறேன் எனக்கு சொன்னவர் அப்பா.
0: ஸோ அப்பா வந்து செக் போட்டதால உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்.
1: அதுல இருந்துதான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கூட வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏனண்டா அப்பாவே சொல்லிட்டாரு, ஓகே நல்லா பாடியிருக்கிறேன். அப்போ அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எனக்கு ஒரு ஒரு அஷூரன்ஸ் மாதிரி,
0: அஷூரன்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ எங்களுக்காக பண்ணிருக்கிறீங்க. ரெடியா?
1: எஸ்,
0: ஓகேவா?
1: அப்பாவோட பாடியிருக்கலாம், ஆனா இப்போ தனியா பாடுறேன்.
0: இட்ஸ் ஓகே, இன்னொரு வாட்டி நீங்க வரும்போது அப்பாவோட சேர்ந்து பாடலாம். ஸோ லைவ்ல இந்த பாட்டு நாங்கள் கேட்டு ரசிக்க போறோம், நீங்களும் கேட்டு ரசியுங்க. இந்த பாட்டுக்கு பிறகு நீங்க ஏதாவது எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா 0662834980 0662834980 என்ற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா எங்களோட சின்னதாக ஒரு சிட் சாட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நைஸ் சாங்கை போட்டுட்டு ஷோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ரேஷ்மா ரெடி, நாங்களும் ரெடி. ஒரு காதல் தேவதை, இது வந்து மியூசிக் டைரக்டர் யாரு? சங்கர் கணேஷ், ரைட்? அப்படித்தான் எனக்கு ஞாபகத்துல இருக்குது.
1: எஸ்பிபியும் சித்ரா அம்மா பாடினது மட்டும்.
0: இளையராஜா
1: தான் ஒரு காதல் தேவதை நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, சரி ஓகே. இளையராஜாவும் சங்கர் கணேஷும் இட்ஸ் ஓகே, பாட்டு நல்லா இருக்குது. ரேஷ்மா பாட போறா. சோ லெட்ஸ் டிகின்.

0: Wow!
1: Thank you!
0: Wow! Live performance எங்களுக்காக ரேஷ்மா. Very good.
1: Thank you.
0: ஸ்டுடியோவில் இன்னும் நிறைய பேர் இருந்திருந்தா இன்னும் நிறைய உற்சாகத்தோட கை தட்டி இருக்கலாம். பட் பியூட்டிஃபுல், உங்களோட அப்பா சொன்னது அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நல்லா சூப்பராக இருந்தது. நீங்கள் உண்மையாகவே உள்வாங்கி அந்த பாடல் பாடியிருக்கிறீங்கன்றது அப்படியே நிதர்சனமாக தெரியுது. ஸோ எங்களுக்காக ஒரு காலர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: யாரு கதைக்கிறீங்க?
2: நான் சியானி கதைக்கிறேன்.
1: சியானி அக்கா?
0: சியானி, ஓகே, வணக்கம். எங்க இருந்து கதைக்கிறீங்க?
2: சூரிச்ல இருந்து தான்.
0: சூரிச்ல இருந்து, ஓகே. சோ உங்களுக்கு ரேஷ்மாவை தெரியும்னு நினைக்கிறேன்.
2: யா ரேஷ்மா, சூப்பரா பாடினீங்க.
1: தேங்க் யூ.
2: சக்தியம் வந்து ரேஷ்மா சித்தி சூப்பரா பாடினதுன்னு இப்ப கை தட்டினேன் பாருங்க.
1: தேங்க் யூ சோ மச்.
0: நைஸ்.
2: வா வா,
0: ஓகே. சோ உங்களுக்கு எப்படி பழக்கம்?
1: சியானி அக்கா வந்து இந்த மச்சாண்ட
0: என்ன தோணுது?
2: இன்னும் நிறைய செய்யணும், வளரணும் தோணுது. கூட முகம் சுளிக்கிற மாதிரி கதைக்கவே மாட்டேன். எல்லோருடையும் ஹாப்பியா கதைப்பா. பிடிக்கலன்னா அவ விலகி இருப்பா. நான் எப்பவுமே வந்து யார் மனசையும் புண்படுத்த
0: மாட்டேன்.
2: பெரிய ஸ்ட்ரென்த்.
0: வெளியில வந்தே ஆகணும். லட்சியம் என்ற ஒரு ஷோவை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் இருக்கணும். நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருவீங்க என்ற நம்பிக்கையில தேங்க்யூ சோ மச். அண்ட் தொடர்ந்து நாங்க இணைப்புல இருப்போம். பாட்டு பாடியாச்சு. சோ பாடல்கள் உங்களுக்கு எப்பவுமே சின்னல இருந்தே உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்குது அப்பா மூலியமா, இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஸ்ரேயா கோஷல் இல்லாட்டி சித்ராவுடைய பாடல்கள் கேட்டு நீங்க வளர்ந்ததுனால உங்களுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ் இருந்திருக்கலாம். ஆனா திடீரென்று பார்த்தா ஒரு வேற ஒரு அவதாரம் எடுத்தீங்க 2025 வினை என்ற ஒரு படத்துல ஜெனினன் ஜெயநந்த் என்ற அவருடைய டைரக்ஷன்ல வந்த படம் வினை. அதுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கினீங்க போன வருஷம். சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திடீரென்று ஆக்டிங் எப்படி?
1: எனக்கு வந்து ஆக்சுவலா அது திடீரென்று வார ஒரு விஷயம் இல்ல. இப்ப சின்ன வயசுல இருந்தே இப்ப இதுவும் ஒரு அப்பாவோட அவரு தான் ஒரு கனெக்ஷன். நாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த சினிமா சினிமா சினிமான்ட்டுதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டே இருப்போம். என் அப்பாவும் ரெண்டு குறும்படங்கள் வந்து டைரக்டும் பண்ணிருக்கிறார் அந்த காலத்திலேயே. அப்ப அப்பாண்ட ஆசை நானும் ஒரு

0: பின்னால் ஒரு குறும்படம் ஒன்று செய்யணும், ஒரு டைரக்டரா அந்த கேமராக்கு பின்னால. ஆனா நான் என்னன்னா, எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குன்னு அப்பாட்டு சொல்லிட்டேன். அப்போ இனிய அவருக்கும் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி, அவரும் சொன்னவர் சரி ஒரு ஒரு ட்ரை ஒன்று பண்ணலாமே. அப்போ வந்து படம் உண்டு, இப்போ நான் சோஷியல் மீடியாவுக்கு பெருசாக அந்த ஆக்டிங் அதுக்குண்டெல்லாம் நான் பெருசாக எக்ஸ்போஷர் கொடுக்கல, பாட்டுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். அப்போ அது திடீர்ண்டு வந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங், அது திடீர்ண்டு தான் வந்தது. ஆனால் எனக்கும் அது ஒரு பேஷன் தான். நான் வீட்டில் சும்மா யூடியூப் வீடியோஸ் பார்த்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொண்டிருப்பேன். இப்போ ஒரு நாள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு குறும்படத்துக்கு திருப்பி நடிக்க அவங்க கேட்டிருந்தா அதுக்குள்ளே வந்து தக்கண்டு பயம் அது எப்படி சொல்கிறது அஃப்ரைட் ஆகாமல் வந்து கொஞ்சமே ஒரு அந்த ஃப்ரீ டைமில் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொண்டிருந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு ஃபீல்.
1: அந்த ப்ராக்டிஸ்லேயே இருந்தால் உங்களுக்கு அது அந்த இடத்துல ஸ்பாட்டில் செய்யணும் அண்டேக்கெலாம் அது ஈஸியாக.
0: அந்த மெத்தட் ஆக்டிங் நிறைய விஷயங்கள் இருக்குதானே. அப்போது அந்த சினிமா பார்த்து பார்த்து பார்த்து அதுண்டா அந்த இங்கிலீஷ் படங்கள் பார்க்கல, தமிழ் படங்கள் தான் பார்த்து பார்த்து எனக்கு ஒரு ஆசை தான் ஒரு நாள் பிக் ஸ்க்ரீனில் இருக்கலாம்னு ஒரு ஃபீலிங். ஆனால் அதுக்கு அதான் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாது.
1: ஸோ நீங்கள் சினிமாவில் பார்த்து வளர்ந்ததுக்கும் இப்போ நீங்கள் திடீரென்று ஒரு ஒரு செட்டில் ஒரு ஒரு ஒரு விஷயங்கள் நீங்களே செய்யணும், ஒரு கேமராவை ஃபேஸ் பண்ணணும், நீங்கள் நடிக்கணும், அதுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், டப்பிங் கொடுக்கணும், அதுக்கு பிறகு வந்து பெரிய திரையில் அது பிறகு கதைப்பேன். பட் இவ்வளோ வேலைகள் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ ஒரு படம் நாங்கள் சும்மா ஜென்ரலாக பார்த்துட்டு வந்துடலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ மினக்கடல் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த செட்டில் இல்லாட்டி அந்த விஷயங்கள் டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பிறகு டப்பிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஆக்டிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது?
0: ஸ்டார்ட்ல நான் நர்வஸா இருந்தேன். நான் எனக்கு இப்ப என்னன்னா அந்த ஆக்டிங் பண்ணது எனக்கு சரியான ரெஸ்பெக்ட். ஸ்டார்ட்ல சரி ஓகே கேமரா முன்னால நடிப்போம்னு அந்த அந்த அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்னட்ட இருக்குல்ல ஸ்டார்ட்ல, உண்மையா அது கவனமா தான் பார்க்கணும். இப்ப கொஞ்சம் இந்த அவுத்தென்டிக்கா இருக்கா நடிக்கக்குள்ள, இல்லாட்டி என்ன அது டூ ஃபேக்கா இருக்கா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தானே முக்கியம். அதுவும் வினய படத்துல இப்ப கொஞ்சம் பேர் சில பார்த்துருப்பீங்க, அதுல என்னன்னா அழுது கொண்டே இருப்பேன், ரைட்? அந்த சோகமான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஆனால் இப்போ என்னோட பழகிறாக்களுக்கு தெரியும் நான் சிரிச்சு கொண்டு இருப்பேன். எனக்கு அந்த பப்ளியாக கதைச்சி சிரிச்சு ஆக்களோட பழகணும் தான் எனக்கு விருப்பம், பழகணும் தான் எனக்கு விருப்பம். அப்போ அந்த அந்த ஃபுல் கேரக்டரே மாறி திவ்யாவாக நான் நடிச்சிருக்கிறேன், ரைட்? அப்போது அந்த ஸ்டார்ட் சீனே வந்து அந்த கொரிடோருக்கு வந்து கீழே விழுந்து அந்த கொஞ்சம் கண்ணீரெல்லாம் விட்டு அழுகிறதான் அந்த ஃபர்ஸ்ட் சீனே நடந்தது. இப்போ கேமராக்கு பின்னால் துஷி, துஷியும் ஒரு சூப்பர் சைனமேட்டோகிராஃபர், அவருக்கும் நான் ஷாடோ கொடுக்கணும். அவர் எனக்கு அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தவர், இனியும் ஹெல்ப் பண்ணது. அவரும் சொன்னவர் இப்படி ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணுங்கன்ட்டு, அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போய் இப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த ஃபீலிங் உங்களுக்கு போய் தான் எனக்கு அந்த அழுகெல்லாம் வந்தது.
1: ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மெத்தட் ஆக்டிங் தான் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த ஃபீலிங்குள்ளேயே போய் பட் கட் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்களா இல்லாட்டி அப்போ இப்படி
0: இல்லை நான் சிரிச்சிடுவேன். எனக்கு வந்து கட் சொன்னால் கட் தானே, எனக்கு திருப்பி அழுது கொண்டிருக்கேன். ஆனால் ஆக்ஷன்னு சொன்னோன்னே திருப்பி அந்த திவ்யாண்ட அந்த கேரக்டருக்குள்ளே வந்துடுவேன்.
1: ஸோ அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டெப்தான ஒரு கேரக்டர் தான், அதில் அது அந்த கதையை கொஞ்சம் நான் நிறைய ரிவீல் பண்ண விரும்பவில்லை, ஏன்னா சில பேர் அந்த படங்கள் பார்த்துருக்க மாட்டேன்னா. அந்த கதையே கொஞ்சம் ஒரு மாதிரி உருக்கமான ஒரு கதை. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த நடித்து முடிச்சுட்டு அது அந்த கேரக்டருடைய பாரத்தை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு அது நடித்த பிறகு ஓகே இது ஒரு கதை தானே அப்படின்ட்டு?
0: இல்லை அது அது அந்த கதைக்கு பின்னால் வந்து ஒரு பிக் மீனிங் இருக்குதானே, அது இப்போ எல்லாருக்கும் தெரியும், எங்களோட கம்யூனிட்டி தமிழ் கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன பற்றி போகுதுண்டு, ரைட்? ஆனால் முக்கியமானது வந்து கேரக்டரும் எங்களோட லைஃப்பையும் வந்து பிரிக்கணும், ரைட்? படம் வேற, ரியல் லைஃப் வேற. நான் திவ்யா இல்லை, திவ்யா ரேஷ்மா இல்லை. ஆனால் அந்த நடித்ததுக்கு பிறகு எனக்கு வந்து ஐயோ அந்த மாதிரி ஃபீலிங் இல்லை, ஒரு படத்தில் நடிச்சிட்டனேன்ட்டு அந்த ஒரு ஒரு ரியலைசேஷன் தான் வந்தது.
1: ஏன்
0: உண்மையை நான் ஒரு குறும்படத்தில் நடிச்சிருக்கிறேன் என்னண்டு அந்த மாதிரி ஒரு இது. நான் அப்பாவுக்கும் ஆசை தானே, ஆனால் நான் கொஞ்சம் வேற மாதிரி, நான் கேமராக்கு முன்னால் நடிச்சிட்டேன், அவர் நான் படம் இன்னும் செய்யலை, ரைட்? ஆனால் ஒரு நாள் படம்
1: உண்டு
0: வேணும்.
1: ஓகே, ஸோ புது விஷயம் தானே,
0: புது விஷயம்.
1: ஸோ பாடல்ல இருந்து ஆக்டிங்ன்றது கொஞ்சம் புதுமையான ஒரு விஷயம்தான். ரெண்டுல இதுண்டா என்ன சொல்லுவீங்க?
0: என்ன நடந்தாலும் நான் பாட்டை விடவே மாட்டேன். எனக்கு சிங்கிங் தான் பேஷன் ஸ்டார்ட்ல இருந்தே. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும், செய்யணும், ஒரு நாள் பிக் நேம்ஸோட வந்து கொலாபரேட் பண்ணணும், அதான் இந்த கோல்.
1: ஓகே ஓகே, ஸோ பாட்டுன்னு சொல்லியாச்சு, ஸோ அப்போ பாட்டு சம்பந்தமாக ஒரு சின்ன கேம் ஆடுவோமா?
0: எஸ்.
1: ஓகே, ஸோ நான் வந்து ரெண்டு மூணு கேம் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு சின்ன பிஜிஎம் இன்டர்லூட் மாதிரி போடுவேன், அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச சித்ரா இல்லாட்டி ஸ்ரேயா கோஷலுடைய பாடலாக தான் இருக்கு.
0: ஆனால்
1: கொஞ்சம் பழைய பாடல்கள், கொஞ்சம் இடைத்தர பாடல்கள் அப்படித்தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய பாடல்கள் தான். அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. அண்ட் லிசனர்ஸ், உங்களுக்கும் இந்த பாடல்கள் தெரியுதா இல்லையான்னு நீங்களும் எங்களோட சேர்ந்து ஒரு சின்ன ஃபன்னாக ஒரு கேம் விளையாடி பாருங்க. கடைசியாக வார பாட்டு நான் வந்து என்ன பாட்டுன்னு நாங்கள் ரிவீல் பண்ண வேண்டாம். அது யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு 0062-834-9080 0062-834-9080 என்ற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிங்க. அண்ட் எங்களோட இந்த கேம் ஷோவை நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரெடியா? ஓ, இப்போவே எங்களுக்கு ஒரு ஃபோன் காலர் வந்துருக்கு.
0: ஐயோ,
1: என்ன கேட்டு பார்ப்போம். ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், எங்கேருந்து யாருக்கு கேட்குறீங்க?
2: என்ன
1: சொல்லுவீங்க?
2: ரேஷ்மாவை பற்றி சொல்லணுமாண்டா, ஒரு நல்ல பிள்ளை, எங்கே போனாலுமே அந்த இடத்தைய பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய ஒரு பிள்ளை. ரேஷ்மாவில் இருக்கிற ஒரு ப்ளஸ் என்றா, அவள் எல்லா மனிதர்களையும் என்ன நல்லதுன்றத தேடி பிடிச்சு தோண்டி அதை மற்றாக்கருக்கும் காட்டுறது தான் ரேஷ்மாண்ட ஒரு நல்ல குணம். ஸோ
1: ரேஷ்மா
2: ஒரு பாசிட்டிவ் வைப் என்று சொல்லணும்.
1: விட்டா ரேஷ்மா இங்கே அழுதுருவா போல இருக்கு. ஸோ இவ்வளோ நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க ரேஷ்மா, தட்ஸ் குட். ஸோ நீங்கள் ப்ரௌடாக இருக்கணும். ஸோ ரேஷ்மாட்ட உங்களுக்கு எப்படி சொல்றது, ரேஷ்மா பாடுற பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டுன்னா என்ன சொல்லுவீங்க டெனிஷியா?
2: எனக்கு ரேஷ்மா பாடுற எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்ஸ்டால போட்ட ஒரு பாட்டுண்டா கில்லில அந்த காதலா காதலி, அது பிஜிஎம் இருக்குதுல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரேஷ்மா பாடினா.
1: ஓ நைஸ். சோ
0: thank you so much.
1: இவ்வளவு நேரம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, தேங்க் யூ ஸோ ஸோ மச். அண்ட் நீங்களும் ஒரு ஒரு ஒரு ஹோஸ்ட், ஒரு எம்சி, ஸோ நீங்கள் எங்களை இப்படி சப்போர்ட் பண்ணுறது எனக்கு எனக்கு சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். அண்ட் தொடர்ந்து கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கோ, அண்ட் என்ஜாய் பண்ணுங்கோ, அண்ட் வி வில் கெட் இன் டச். ஓகே ஓகே. ஸோ ரேஷ்மா எதுவும் சொல்லணுமா ரேஷ்மாக்கு?
0: தேங்க்யூ தேனி.
2: இல்லை இல்லை,
1: நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கீங்க. அப்படியே ஆடிட்டு அப்படியே போவோமே.
0: எஸ்
1: சரியா. சோ ஃபர்ஸ்ட் சாங், ஓகே,
0: பயமா இருக்கு,
1: இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்குது, என்னடா இது, இருங்க. இங்கே ரெண்டு கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குது, பட் ஓகே, ரெடியா?
0: ரெடி.
1: ஐயோ,
0: எனக்கு தெரியும், கண்ணாலனே
1: தப்பா போட்டுட்டே,
0: கண்ணாலனே சித்திரா பண்ண பாட்டு. ஐயோ வேண்டாம், என் குரல் அலர்ஜிஸ் கொஞ்சம்
1: கேம் இப்படி சுதபுமன்னு நான் தப்பா ஒரு சாங் போட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, பட் நெக்ஸ்ட் வில் பி ஆசம். ஓகே
0: ஓகே,
1: இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே ரெடியா?
0: எஸ்
1: ஓகே.

0: தெரிஞ்சிருச்சா? எல்லாம் தெரிஞ்சிருச்சா? சொல்லுங்க பாப்போம்.
1: கொஞ்சி பேசிட வேண்டாம்.
0: எந்த படத்துல இருந்து?
1: இது சிதுபதி, விஜய் சேதுபதி என்ற சேதுபதி. அவர் அந்த போலீஸ்.
0: சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னுடைய சுதப்பல், பட் செகண்ட் வடிவா கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பாட்டுக்கு போகலாம்? வெயிட் அ செகண்ட். ஓகே, உங்களுக்கு கஷ்டமா ஏதாவது ஒரு பாட்டு தரணும் போல ஆசையா இருக்கு எனக்கு. ஸோ அதனால நான் அவனை தேடி பிடிச்சு கொண்டு வரேன்.
1: கஷ்டமான பாட்டு.
0: ஸோ ரெடி?
1: ரெடி.
0: ஆனா இது எப்படியும் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டஃப் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது
1: பாப்போம்.

0: அந்த பாட்டுடைய முதல் வரி தேவை. இந்த பீட்ல தான் நான் கண்டுபிடிக்க போறேன் நினைக்கிறேன். அதானே
1: என்ன பாட்டு?
0: இந்த பனித்துளி அதான் இல்லையா?
1: இல்ல நீங்க பாடுங்க சொல்றேன்.
0: எனக்கு பாட்டு தெரியாது. எனக்கு பாடியோ
1: பாடி அது
0: பனித்துணிவனின் இந்த சுடு
1: ஒரு பனித்துளி
0: ஒரு பனித்துளி தான் பனித்துளி. நீங்க
1: ஏ பனித்துளியோ ஏதோ சொன்னீங்க, பட் ஒரு பனித்துளி அந்த ஒண்ணுலதான் போயிடுச்சு. பட் நைஸ் நைஸ் நிறைய பேருக்கு அந்த பிஜிஎம் கேட்டா ஐயோ கேட்டனானே கேட்டனானே டென்ஷன் ஆகும்.
0: வீட்டுலதான் எனக்கு அந்த அதுலதான்.
1: ஓகே ஓகே, சோ இதையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாட்டுக்கு போமா?
0: எஸ்
1: ஓகே. அடுத்த பாடல் என்னத்தை கொடுக்கலாம்? ஓகே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இதுவும் ஈஸின்றத நினைக்கிறேன். நீங்கள் தான் எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிட்டு வந்து வாடியோ பாடுறீங்களே.
0: ஐயோ
1: ஓகே
0: இதை பிடிக்க மாட்டேன். வெயிட், நோ சான்ஸ், வெயிட். பாட்டு பேர் என்ன? ஐயையோ பாட்டு பேர்
1: லிஸ்னர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கடா கால் அடிங்க 0662 834 90 80.
0: Help me.
1: கண்டுபிடிச்சாச்சா?
0: நோ சான்ஸ், சத்தியமா.
1: இன்னொரு தடவை போட்டா கண்டுபிடிப்பீங்களா?
0: நான் நினைக்கல.
1: என்ன இந்த பாட்டு? சித்ராவுடைய பாடல். ஏஆர் ரஹ்மானுடைய இசை. சத்தமாவே கதைக்கலாமே.
0: ஆனா நான் நினைக்கல, அது எனக்கு பயம். பிள்ளையா சொன்னா ராங் அண்ட் அப்ப ராங் தானே?
1: யா லிஸ்னர்ஸ் நீங்க உங்களுக்கு வேணும்டா இன்னொரு கெஸ்ட்க்கு நான் தாரன். ஓகே ஒரு ஆள் கால் அடிக்கலாம் பாப்பம்
0: ப்ளீஸ்.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம், இங்க இருந்து யார் கதைக்கிறீங்க?
2: வணக்கம், நான் லாவண்யா கதைக்கிறேன் பர்ன்ல இருந்து.
1: ஓ லாவண்யா, எங்களுடைய ரேடியோக்கு அடிக்கடி கால் அடிக்கிற ஒரு காலர். எப்படி இருக்கீங்க லாவண்யா?
0: எப்படி
1: பாடல்
2: சாந்திப்போம்.
1: ஹலோ வணக்கம். ஓ என்னடா இது, கால் அடிக்கணும் திடீர்னு காணாம போயிடணும்.
0: சில தொட தொட
1: தொடத்தான் எல்லாரும் அடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பட் இன்னும் ஒரு சாங் ட்ரை பண்ணி பார்ப்போமா? நல்லா இருக்கா கேம்?
0: எஸ் நல்லா இருக்கு.
1: ஓகே அடுத்து என்ன பாட்டு? இது டஃபா கொடுக்கலாமா, ஈஸியா கொடுக்கலாமா, பழசா கொடுக்கலாமா, புதுசா கொடுக்கலாமா?
0: சொல்லிட்டேன்
1: ஸோ லிசனர்ஸ் நீங்களும் கேட்டுட்டீங்க, உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனே ஃபோன் அடிங்க 0662 834 90 80. நீங்களாக கெஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்றது பார்ப்போம், சும்மா ஃபன்னுக்கு தான். ஓகே ஸோ இதுதான் அந்த இன்டர்லூட்.

0: கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: இந்த ரெப்யூட்டேஷன் இன்னையிலிருந்து அவுட். என்னடா இது, எனக்கு பாட்டு
0: ஸ்ரேயா கோஷலுடைய பாடல், டீமானுடைய இசையில.
1: டீமான் நிறைய பாடல் பாடியிருக்கிறாங்க. டீமான்
0: திருப்பி ஒருக்கா போடவா? திருப்பி போட்டால் மேபி கண்டுபிடிக்கலாமா?
1: ஓகே.
0: லிசனர்ஸ், 0662 834 90 80.
1: மேபி ஸ்டார்ட் போர்ஷனை போட்டால் எனக்கு தெரிய வந்துடும். கையல் இல்லைன்னு
0: கண்டுபிடிச்சாச்சா? ஸ்ரேயா கோஷலுடைய பாடல், டீமானுடைய இசையில. என்னது
1: சாட்ட படம்னோ? சேட்டையா சாட்டையோ? ரெண்டுல ஒன்றாதான் உச்சரிப்பு. சாட்ட படத்துல ஒரு அதானே
0: எனக்கு, நீங்க பாடல சொல்லணும்.
1: ஐயையோ.
0: சோ மியூசிக், டீமான், ஸ்ரேயா கோஷல்,
1: ஐ திங்க் அந்த இன்னும் ஆயனையோ சஹாயன்னே அதானே. அது எனக்கு அந்த பாட்டு உண்மையாக பாட வர்றது எவ்வளவு நல்லா ஸ்ரேயா கோஷல் பாட்டில் இருக்கு, தெரியாத பாட்டு தான். ஐயையோ, சஹாயனே இன்னும்
0: பாட்டு கேட்டு முடிச்சுட்டு.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது லக்ஷியம் வித் மீ எம்சி லக்ஷ் அண்ட் ரேஷ்மா. எங்களோட இணைஞ்சிருக்கிறா. ஸோ ரேஷ்மாவோட சேர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அவளுடைய சிங்கிங் கரியரை பற்றி, ஆக்டிங் கரியரை பற்றி இவ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா. அண்ட் அது கூடவே ரெண்டு மூணு கேம்ஸ் விளையாடினோம் அண்ட் அவள் லைவில் எங்களோட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ மாடலிங்கும் செய்கிறீங்க, ஸோ உங்களுடைய விஷ், உங்களோட ஃப்யூச்சர் விஷ் என்னது?
1: ஃப்யூச்சர் விஷ் வந்து டீச்சர் ஆகிறதுதான். அதான் எனக்கு ப்ரையாரிட்டி நம்பர் ஒன். அது ஸ்விஸ்ல படித்து கொண்டு வந்த பிள்ளைகள் நாங்கள். அப்போ இங்கே ஒரு கார்ப்பரேட் ஜாப் மாதிரி உண்டு இருக்கணும் தான் இந்த ஆசை. அப்போ அதுக்குன்னு தான் சின்ன வயசுலேருந்தே டீச்சர் ஆகணும்ன்ற ஒரு ஒரு ட்ரீம். அதான் இப்போ
0: எதிர்காலத்துல
1: என்ன நடக்கும். ஆனா ஒரு பிக் ஸ்கிரீன்ல ஒரு நாள் ஆக்ட்ரஸா நடிக்கலாம்னு ஒரு கலாமுன்னு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கு இந்த பேஷன் வந்து ஸ்ட்ராங். அண்ட் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஒரு
0: ஒரு பாட்டு
1: ஒரு பாட்டு.
0: ஓகே. ஸோ இந்த பிரபஞ்சமே உங்களுடைய ஆசைக்கு வழிவகுத்து உங்களுடைய ஆசை எல்லாமே நிறைவேற்றணும் என்றோடைய வாழ்த்துக்கள். என்னுடைய மட்டுமில்லை, லிஸ்னர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாழ்த்துக்களை தூவிக்கொண்டே இருப்பினா. ஓகே, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லைஃப்பில், ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு டீச்சராக, அதாவது எப்படி சொல்கிறது, வெளி உலகத்துக்கு நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாலும் உங்களுடைய பேஷனாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாடல், அதுவும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி ஒரு பிரபல்யமான ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு பாடலும் பாடி, அதேமாதிரி பெரிய திரையில், வெள்ளி திரையில் நாங்கள் எல்லோரும் ரேஷ்மான்னு கத்தணும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். அது எங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஆசை.
1: தேங்க்யூ.
0: இங்கே வந்ததுக்கும் பெரிய நன்றி. ஏண்டா கூப்பிட்ட உடனே எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு அலோசியஸ் மாமாவும் வர வேண்டியது, பட் அவர் இல்லையென்றாலும் இல்லையாக்கா நான் வாரேன், எதுவும் ஓகேவா என்று, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற ரீதியிலையும் கூட நீங்கள் வந்து எங்களோட உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக இன்னும் வேறு வேறு மேடையில் நான் உங்களை சந்திக்கணுன்ற எனக்கு ஆசை.
1: தேங்க்யூ. கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: யா
1: ஷுவர்.
0: ஸோ அப்படியே நாங்கள் இந்த ஷோவை அப்படியே கடையை மூடிட்டு போயிடுவோம். ஓகே. ஸோ கேட்டுட்டு இருந்த எல்லா லிஸ்னர்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் திருப்பி கொடுத்துக்கொண்டே இருங்கோ. லக்ஷியம் இன்னும் நிறைய புது புது டேலண்ட்ஸை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஷோவையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் முன்னிலையில் அவள் வரும்போது அவையுடைய டேலண்ட்டும் வெளி உலகம் தெரிய வரும். அதன் மூலியமாக ஒரு சின்ன படியாக இந்த லக்ஷியமும் நானும் இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ
1: ப்ளீஸ் லக்ஷியாக்கா விட்டே விட்டே சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையாக சப்போர்ட் பண்ணணும். உங்கள் பாருங்கள் சூப்பராக செய்கிறா. ப்ளீஸ் சப்போர்ட் ஹர்.
0: தேங்க்ஸ் தா, தேங்க்ஸ். ஸோ ஒரு பாட்டு போட்டுட்டு அப்படியே நாங்கள் வைபோடையே கிளம்பிடுறோம். ஓகே. ஸோ லிசன் அண்ட் என்ஜாய் அண்ட் கீப் ஃபாலோவிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஓகே. டடா, பை பை அண்ட் குட் நைட் ஃப்ரம் லக்ஷியம் வித் மீ எம்சி லக்ஷ் ஆன் கனகா அண்ட்
1: ரேஷ்மா. போயிட்டு வரேன்,
0: போயிட்டு வரேன். ஸோ டடா, பை பை.